0: கிருஷ்ணசார் எஃப்எம் 94 MHz, a complete radio station.
1: யோ கிருஷ்ணசார் எஃப்எம்
2: 94 MHz, கிருஷ்ணசார் ஜத்திகே தேஸ்.